0: ம் ஹரி ஸ்ரீதரம் மாதவம் கோபிகா வல்ல ஜானகி நாயகம் ஸ்ரீராமச்சந்திரம் பஜே ராதிகா
1: நாயகம்
0: ஸ்ரீகிருஷ்ணச்சந்திரம் பஜே ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம
1: ராம ராம
0: ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம
1: தத்புருஷாய

ஜாசுக்கும் முனிவர் ரட்டை சுர் நறுக்கரே விழா சோசுக்கு சஹஜே பாயியே சத்குரு சங்கதியா ஏக ஜீவ ஹை ஏக நாம ஹை ஏக ஹை சாஹிப் பியார்.

நப்பயிர் வைத்த முலாம் பூர்ணம் வைத்தமிழே அவிநாசி காசி கொண்டாம் அப்பன்.